0: இதுதான் வைப் பீட் இட் மிக்ஸ் வெனர் ஹார்ட் பீட் அனுகிரகாய
1: ரூபியால் கோடி ஹாத்தலியா கம்முனோத் புனாது கரத்த பெரி மிகா பவர் தேகி தன் டபுள் விலா சுப்பிரி தேகி துனா பிரதம் தேகி லக்ஷு விசன் லக்ஷு திகே தேகி சமக சுப்பிரி அங்கேட்ட தேகா மிகா பவர்

0: அத்தனை வினாடி பணம் ஸ்பஹாய் விழாவ ஹவச பஹாவேன்னு தான் வினாடி பஹாய் தியன்னு.
1: ஓ இது எங்க அப்பயாவோ வாட்ஸ்அப்
0: ඔයා ගන්නකොට ගන්න විජය නිෂ්පාදන.

0: ராட்டத்த வாக கியன ரேடியோ
1: பகாய் வினாடி 45
2: லக்கண்டு பிரவுர்த்தி சவசாய தியட்டர் பலாபுரத்து வண்ண சம

சமய சூத்திர தேசனாவ மகா காருணிக புதுரஜானன் வகன்சே விசின் லோக சத்வயா வெத அனுகம்பாவின் தேசனா கரணலத ஆரக்ஷக பரித்ராண தேசனா அதரின் மகா சமய சூத்திர தேசனாவ அதி விசேஷ வூவகி தாரகா சமூகய பிரிவரா பெபலின பூர்ண சந்திராசே எதா கபில வஸ்து நகராசன்னே மகா வனபித ஏகாலோக கரமினி சமஸ்த மகா விஸ்வதலேம புத்தாஜ்ஞா சத்ரேட ஹசு கரமின் பவத்மன லத மே தேசனா விசேஷேன்ம சஜாயனா கிரின்னே சமய திருஷ்டிக திவி தேவதாம் வான்சேலாகி எல்ம பெல்மஹா ஆசீர்வாதே அபேக்ஷாவினி எதா புதுரஜானன் வஹன்சேகே ஸ்ரீபாத மூலேஹி கௌரவாபிவாதன பூர்வகவ தச தசக சக்ராவாட்யன் சித சபனனி மகானுபாவ சம்பன்ன திவ்ய கணயா புதுரதுன் சரண கிய யம் பிம்பதிக் வீணம் ஏ அய கிசிதா அபாயகாமி வன்னி நெட்டய கியமின் புத்த பிரமுக ஸ்ராவக சங்க ரத்னயட ஸ்வகீய அத்யந்த கௌரவய புதுகலஹ மே வனாஹி விஸ்வகத திவ்ய சக்தீன் ஏகராஷி கரமின் ஜீவிதேட எலமின சகலாந்தராய துருகுட சித சாந்திய செலசீமேலா மகோபகாரி வன பரித்ராண தர்மயகி சியலு தெவியன்கே ஆசீர்வாதய பினிச ஏ மகானுபாவ சம்பன்ன மகா சமய சூத்ரய செதஹே சிதின் சஜ்ஞானிய கருண் லபன்னே பூஜ்ய கணி குமுரே சாந்த சுவாமின் வஹன்சே.